0: மைனாவதி
1: எஸ் சார்
0: திருப்பதி
2: வந்தி தினகூர்களே
3: ரன்ன பம்பர பரம்பரே
1: கிளியாளித கதை கொத்தாதுரே
0: முஸ்தபா
4: ஆயா ஹூ
0: ஸ்ரவந்தி